0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online, and on radio.
1: இது SBS தமிழ் மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 20ஆம் தேதி, வைகாசி திங்கள் 6ஆம் நாள், புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உறஞ்சிரி உயரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் 8 மணிக்கு மறு ஒளிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சி என்னவென்று முதலில் பார்ப்போம்.
3: அதாவது சிட்னி ஓபரா ஹவுஸ் பத்தி நான் சொல்லவே வேணாம், அங்க உள்ள ஸ்டேஜ் எல்லாம் வேற லெவல். அதனால இது ஒரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷனா இருக்கும்.
4: நாங்க வந்து ஒரு 13 டான்சர்ஸ் அதுல பெர்ஃபார்ம் பண்ண போறோம். லைக் கண்டினியூஸா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஒரு மூவி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்.
2: கர்மா டான்ஸ் டெம்பிள் ஆஃப் டிசைர் நிகழ்ச்சி சிட்னியில் நடைபெறவுள்ளது. இது குறித்த உரையாடல் காத்திருக்கிறது. அத்துடன் லேபர் கட்சி தலைமையிலான அரசு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை முன்வைத்தது. இது குறித்து ஆஸ்திரேலியா மக்கள் சிலரின் கருத்துக்களையும் கேட்கவுள்ளோம். மற்றும் செய்தியின் பின்னணியும் இடம்பெறவுள்ளது. இனி செய்திகளுக்கு செல்வோம்.

0: எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பு வழங்கும் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா பாலகிருஷ்ணன். ஹோம் கேர் சேவைகளுக்கான விலை வரம்பு திட்டத்தை கூட்டாட்சி அரசு காலவரையற்ற முறையில் ஒத்திவைத்துள்ளது. ஆனால் அதற்கிடையில் சில புதிய நிதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் ஜூலை மாதத்தில் நடைமுறைக்கு வர இருந்த நிலையில் மத்திய கிழக்கில் நடைபெறும் போரின் விளைவாக செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. விலை வரம்பை தவறாக நிர்ணயித்தால் அதுவே சேவை கட்டணங்களை உயர்த்தும் நிலையில் உருவாக்கக்கூடும் என்று சுகாதார அமைச்சர் மார்க் பட்லர் கூறியுள்ளார்.
1: We haven't set a precise date for that. We'll continue to work on this. It's important we get the price caps right. We've seen in some other programs, the NDIS is one example, that if you set the price cap a little bit too high, everyone moves up to the price cap, and that is not just bad for budget. More importantly, that's bad for recipients of care as well. So at a time of a lot of price volatility in the economy, particularly connected to the war in Iran, we don't think now is the right time.
0: ஆஸ்திரேலிய அரசு மற்றும் சீனா இடையிலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஆஸ்திரேலியா 600,000 அதிகமான எரிபொருள் பேரல்களை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் 38,500 டன் யூரியா உரமும் புரூனேயிலிருந்து வழங்கப்படவுள்ளது. பிரதமர் ஆந்தனி அல்பனீசி மற்றும் சீன பிரதமர் லீ குவிங் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இடம்பெற்றன. நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான லிபரல் கட்சியின் குடியேற்றக் கொள்கையை எதிர்த்து அதே கட்சியை தென் ஆஸ்திரேலிய செனட்டர் தனது கட்சியின் நிலைப்பாட்டிலிருந்து விலகி கருத்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் பயன்படுத்தும் மொழிநடை ஆஸ்திரேலியாவின் குடியேற்ற சமூகங்களை புறக்கணிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
2: It always has been and it always will be. But the numbers can't be too high and the standards can't be too low. Or Australians say it's got to be fixed. And Australians are saying it must be fixed now.
0: கூட்டாட்சி அரசின் பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்டுள்ள வரிமாற்றங்களுக்கு தனது கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று நேஷனல் கட்சியின் தலைவர் செனட்டர் மேட் கனவன் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றங்கள் நாட்டின் பிராந்திய பகுதிகளை அதிகமாக பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சிட்னி நகரின் தென்மேற்கு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 4 காயமடைந்துள்ளனர். நேற்று இரவு சுமார் 8:30 மணியளவில் பல துப்பாக்கி காயங்களுடன் லிவர்பூல் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட 2 ஆண்கள் 20 வயதுகளில் உள்ளவர்களாக இருக்கக்கூடும் என்றும் அவர்களில் ஒருவர் பின்னர்

0: மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் நிலைமை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேலும் மூவர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆஸ்திரேலியாவின் வீட்டு வசதி நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் மணிலா மற்றும் பிராந்திய அரசுகள் மேற்கொள்ளப்பட்ட ரீசோனிங் சேஞ்சஸ் மூலம் சொத்து உரிமையாளர்களுக்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான எதிர்பாராத லாபங்களை வழங்கி வருவதாக ப்ராஸ்பர் ஆஸ்திரேலியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கிறது. இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது. இது எஸ்பிஎஸ் தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியின் பின்னணி மற்றும் கர்மா டான்ஸ் வழங்கும் டெம்பிள் ஆஃப் டிசைர் நிகழ்ச்சி சிட்னியில் நடைபெறவுள்ளது. இது குறித்த உரையாடல் மற்றும் லேபர் கட்சி தலைமையிலான அரசு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை முன்வைத்தது. இது குறித்து ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் சிலரின் கருத்துக்களையும் கேட்க உள்ளோம்.
1: அப்புறமா அர்ஜென்ட் கேர் கிளினிக்ஸ், அப்புறமா சீப்பர் மெடிசின்ஸ் இருக்கு இந்த இந்த பட்ஜெட்டில்.
2: முக்கியமான ஏமாற்றம் அப்படின்னா லேபர் கட்சி அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றாதது.
0: அடுத்து செய்தியின் பின்னணி, ஆஸ்திரேலிய மாணவர் விசா முறையின் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் தரமற்ற கல்லூரியில் வெளிநாட்டு மாணவர்களை சுரண்டுவதை தடுக்கவும் அரசு புதிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
3: சர்வதேச மாணவர்களுக்கு புதிதாக கோர்சஸ் பாட நெறிகளை கற்றுக் கொடுக்கும் நோக்கில் தனியார் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் செயல்முறைக்கு ஆஸ்திரேலிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசின் இப்புதிய ஒழுங்குமுறை மாற்றத்தின் கீழ் தொழில்முறை கல்வி, வொகேஷனல் எஜுகேஷன் மற்றும் ஆங்கில மொழி கல்வி பாட நெறிகளில் வெளிநாட்டு மாணவர்களை கற்பிப்பதற்கான புதிய விண்ணப்பங்கள் ஒரு வருட காலத்திற்கு இடைநிறுத்தப்படுகின்றன. இந்த இடைநிறுத்தம் மே 18 திங்கட்கிழமை முதல் ஆஸ்திரேலியன் ஸ்கில்ஸ் குவாலிட்டி அத்தாரிட்டி ASQA எனப்படும் தொழில்முறை கல்வி வழங்குநர்களுக்கான தேசிய கட்டுப்பாட்டு அமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்படும் அனைத்து புதிய விண்ணப்பங்களுக்கும் பொருந்தும் என்று ABC செய்தி வெளியிட்டுள்ளது. மாணவர் விசா முறையின் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் தரமற்ற கல்லூரிகள் வெளிநாட்டு மாணவர்களை சுரண்டுவதை தடுக்கும் நோக்கிலும் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதுள்ள விண்ணப்பங்களை விரிவாக ஆய்வு செய்யவும் தரமற்ற கல்வி நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச மாணவர் சந்தையில் அதிக அளவில் நுழைய முயலும் கல்லூரிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் விசா கட்டமைப்பின் தவறான பயன்பாடு குறித்த மதிப்பாய்வும் 2023 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட குடிவரவுத்துறை மீதான மறு ஆய்வும் ஆஸ்திரேலியாவின் சர்வதேச மாணவர் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க நம்பகத்தன்மை குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் அரசின் இப்புதிய நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சர்வதேச மாணவர் கல்வித்துறையின் சில பிரிவுகளில் மாணவர் எண்ணிக்கை குறைய தொடங்கியிருந்த போதிலும் புதிய பயிற்சி நிறுவனங்களும் புதிய பாடநெறிகளும் அதிக அளவில் சந்தையில் நுழைய முயல்வது கவலைக்குரியதாக இருப்பதாக தெரிவித்த சர்வதேச கல்வித்துறைக்கான உதவி அமைச்சர் ஜூலியன் ஹில், சர்வதேச மாணவர்கள் விரும்பும் முக்கிய நாடாக ஆஸ்திரேலியா தொடர்ந்து இருக்க வேண்டுமெனில் கல்வித்தரம், நம்பகத்தன்மை மற்றும் மாணவர் அனுபவத்தில் கடுமையான கவனம் அவசியம் என்று தெரிவித்தார். தொழில்துறை கல்வி அல்லது ஆங்கில மொழி கல்வி கற்பிக்க புதிய பதிவு அனுமதிகளை நிறுத்துவது எளிதில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் ஜூலியன் ஹில் குறிப்பிட்டார். இதேவேளை நடைமுறைப்படுத்தப்படும் இந்த தற்காலிக தடை அரசு சார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது. அரசு பள்ளிகள், டேஃப் கல்லூரிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய அரசு பல்கலைக்கழகங்கள் இந்த முடிவால் பாதிக்கப்பட மாட்டாது. அத்துடன் ஏற்கனவே சர்வதேச மாணவர்களை கற்பிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ள கல்வி நிறுவனங்கள் புதிய கேம்பஸ் வளாகங்களை சேர்க்கவும் பழைய தகுதிகள் மாற்றப்படும் சூழலில் பாடநெறிகளை புதுப்பிக்கவும் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மாற்றத்தின் அடிப்படையில் புதிய விண்ணப்பங்களுக்கான இந்த 12 மாத இடைநிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. சரியான படிமுறைகளை பின்பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கல்வி கற்கும் மாணவர்களையும் அதற்கான ஏற்பாடுகளை வழங்கும் கல்வி நிறுவனங்களையும் ஆதரிக்கும் குடிவரவு கட்டமைப்பை உருவாக்குவதில் தாம் உறுதியாக இருக்கிறோம் என்று லேபர் அரசு தெரிவித்துள்ளது. தனியார் கல்லூரி சந்தையில் நுழையும் புதிய நிறுவனங்களை தற்காலிகமாக தடுக்கவென லேபர் அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க குறைப்புகளை செய்வதற்கான திட்டங்களை கோலிஷன் எதிர்க்கட்சி கூட்டணி அறிவிக்கவிருக்கும் நிலையில் வெளியாகியுள்ளது. இரண்டாயிரத்தி

0: 2028 ஆண்டு தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் நிகர வெளிநாட்டு குடிவரவு விகிதம் நெட் ஓவர்சீஸ் மைக்ரேஷன் ரேட் நாட்டில் கட்டப்படும் வீடுகளின் அளவுடன் இணைக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் தெரிவித்துள்ளார்.
1: First, mass migration is changing Australia for the worse. The number of people coming in far exceeds the number of houses built. Tonight, I announce a far-reaching and unprecedented housing policy. It's also an immigration policy that puts Australians first. A coalition will cap immigration numbers based on the number of homes constructed each year. Never again will a government be able to bring in more people than our housing can support.
0: அதே நேரம் லேபர் அரசின் கணிப்பின்படி 2025-26 ஆண்டுக்கான நிகர வெளிநாட்டு குடிவரவு எண்ணிக்கை 295,000 இருக்கும். அடுத்த நிதியாண்டில் அது 245,000 குறைந்து அதன் பின்னர் ஆண்டுதோறும் 225,000 என்ற அளவில் நிலைநிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆண்டொன்றுக்கு சுமார் 170,000 வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டு வருவதால் கோலிஷன் ஆட்சிக்கு வந்தால் குடிவரவு எண்ணிக்கை 200,000 குறைவாக குறைக்கப்படலாம் என ஆங்கஸ் டெய்லர் தெரிவித்துள்ளார். இந்த குறைப்புகள் எந்த வகை விசாக்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்து அவர் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் சர்வதேச மாணவர் எண்ணிக்கையின் கட்டுப்பாட்டை அரசு இழந்துவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்பு நாட்டுக்குள் அனுமதிக்கப்படும் சர்வதேச மாணவர் எண்ணிக்கைக்கு வரம்பு விதிக்கும் சட்டத்தை லிபர் அரசு கொண்டுவர முயன்றது. ஆனால் கோலிஷன் மற்றும் கிரீன்ஸ் கட்சிகள் அந்த சட்டத்தை செனட்டில் தடுத்தன. அதன் பின்னர் தற்போதைய அமைப்பின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்தவும் சந்தேகத்திற்கிடமான விண்ணப்பதாரர்களை நீக்கவும் லிபர் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. மார்ச் மாதத்தில் வெளிநாட்டிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட மாணவர் விசாக்களின் நிராகரிப்பு வீதம் 40% உயர்ந்துள்ளது. இது இவ்வாறிருக்க சர்வதேச மாணவர்களை குறிவைக்கும் கடுமையான அணுகுமுறை ஆஸ்திரேலிய பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும்.

0: Hits from Home.
1: Guided by a shared purpose and a spirit of collaboration, Emory University students push each other to think creatively and work cooperatively, knowing that different perspectives lead to new ideas.
2: What makes Emory special is that it has very rigorous academics, but a community that is willing to support each other. People are always willing to study together and work hard together.
1: Learn more at emory.edu.
3: விளம்பர இடைவேளையின் பின் செய்தியின் பின்னணி தொடரும்.
4: உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள்.
5: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS டிவி மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
4: புதிதாக நாட்டில் குடியேறுகின்றவர்களுக்கு வீடு, உடல்நலம், வேலைவாய்ப்பு என்று பல தகவலுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் நிகழ்ச்சி உதவுகிறது. செல்லுங்கள் sbs.com.au/australiaexplained.
5: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள NITV NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
6: SBS ஆடியோ
7: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
8: SBS chill.
9: SBS pop Asia. Non-stop Asian pop.
10: Can you describe that feeling for people who haven't experienced it?
11: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
7: 60க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
8: sbs.com.au/audio.
3: நேயர்களே, இனி வருவது இலங்கை செய்தியின் பின்னணி. இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்வு இறுதி யுத்தம் இடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றது. இது தொடர்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.

எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நான் மதிவாணன். நேற்று முன்தினம், அதாவது மே 18 அன்று வடக்கு, கிழக்கு மற்றும் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. பல பகுதிகளில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் பிரதான நிகழ்வு இறுதி யுத்தம் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றது. போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற பொதுமக்கள் இங்கு பெருமளவில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அத்தோடு நந்திக்கடல் கரையோர பகுதியிலும் மக்கள் திரண்டு தமது அன்புக்குரியோருக்கான அஞ்சலியையும் மரியாதையினையும் செலுத்தினார்கள். இந்த நிகழ்வுகளில் பலர் கலந்து கொண்டு நினைவுச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியதுடன் அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்தினார்கள். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகளில் கடந்த காலங்களில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வினை விடவும் இவ்வருடம் அதிகளவிலான மக்கள் பங்கேற்றிருந்தமையை அவதானிக்க முடிந்ததாக இங்கு வந்த மக்களுடன் பேசுகையில் அறிய முடிந்தது. உள்நாட்டைச் சேர்ந்தவர்களுடன் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். அரசியல் பிரதிநிதிகளும் மத தலைவர்களும் பெருந்திரளான மக்களும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெற்ற பிரதான நிகழ்வுகளில் முதலில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதுடன் பிரதான சுடர் ஏற்றப்பட்ட அதே வேளையில் சம நேரத்தில் ஒற்றை சுடர்கள் ஏற்றப்பட்டு உயிரிழந்த மக்களுக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால்

0: அரசாங்கத்தால் நிலைவேந்தல் புது கட்டமைப்பின் வடக்கு கிழக்கு இடைத்தலைவர் தவ திரு அகத்தியர் அடிகளாரால் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. 2009 அரங்கேற்றப்பட்ட அநீதிக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகிடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் முக்கியமானது என்றதோடு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட அழைப்பு விடுக்கப்பட்டது. அன்றைய தினம் அதிகாலையில் நந்திக்கடல் பகுதியிலும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட வன்னி மாவட்ட இலங்கை தமிழ்சு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், எங்கள் பெருமை மிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் என்று குறிப்பிட்டார்.
1: மிக பெரிய அவலம் நடந்தது. எங்களுடையவர்களின் கண்ணீரும் செந்நீரும் இந்த நந்திக்கடல் தான். அந்த கண்ணீருக்கும் செந்நீருக்கும் சாட்சி என்றது அனைவருக்கும் தெரிந்தபடியும் இந்த நந்திக்கடல் பல கதைகளை சொல்லும். அது சொல்லி கொண்டுதான் இருக்கின்றது.
0: எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டு இந்த இடத்தில் ஒன்று கூடி இருப்பதாக செய்தியாளரிடம் பேசுகையில் தெரிவித்தார் தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார்.
2: அரசியல் கடந்து தமிழ் தேசமாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றிணைவோம். நமது எதிர்ப்பை இதிலே நிலைநாட்டுவோம். எங்களுடைய நீதிக்காக நாங்கள் குரல் கொடுப்போம்.
0: மட்டக்களப்பில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், 17 கடந்தும் நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் உயிரிழந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டார்.
3: 17 கடந்து நாங்கள் சொல்ல விரும்பிய செய்தி என்னன்னு சொன்னால், மாறி மாறி யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட மக்களுக்கு அழிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் கூட நாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த பொறுப்பு கூறல் விடயத்திலே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை.
0: 30 நீடித்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 17 நிறைவடைந்தமை குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றில் நேற்று முன்தினம் கலந்து கொண்ட முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதனையிட்டு நாம் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த யுத்த வெற்றி நாளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக இருப்பதற்கு காரணமே எமது இராணுவத்தினர்தான் என்று தெரிவித்ததோடு, யுத்த வெற்றிக்காக தங்களின் உயிர்களை தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள், அவர்களால் தான் இந்த நாடு இன்று ஐக்கியமாக உள்ளது என்று தெரிவித்தார். யுத்த வெற்றியின் மூலம் அதிகளவிலான நன்மைகளை தமிழ் மக்களே பெற்றுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள செய்தி குறிப்பொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, நாட்டிற்கு அச்சமின்மையையும் தேசியத்திற்கான உன்னத சுதந்திரத்தையும் பெற்றுத்தந்த மாபெரும் வெற்றி நாளுக்கு இன்றுடன் 17 நிறைவடைகின்றன. இந்த மகத்தான வரலாற்று யுத்த வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மாத்திரம் உரித்தான வெற்றி அல்ல. 17 பிறகு மாத்திரமல்ல, எமது தாய்நாடு இருக்கும் வரையில் இந்த யுத்த வெற்றி கொண்டாடப்பட வேண்டும். அதில் பங்கேற்ற வீரர்களின் தியாகங்களும் வீரமும் போற்றப்பட வேண்டும். ஒரு நாகரிகமான மற்றும் நன்றியுணர்வுள்ள தேசத்தின் முதன்மையான பொறுப்பு அதுவே ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசும் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தருமா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குறிப்பிட்டார். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தம்பிராஜா,
4: யுத்தம் முடிந்து 17 தாண்டியும் தமிழ் மக்களுடைய நிம்மதியான வாழ்வு கேள்விக்குறியாகவே இன்றைக்கும் உள்ளது. இந்த அரசும் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்று தருமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது.

0: நிலையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுக்கும் ஒரு அரசாங்கமாக தமது அரசாங்கம் செயற்படுவதாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர்.
1: கடந்த பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய பிணக்குகளை பிரிவினைகளை பாரிய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கசப்புணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இன்றைக்கு வடக்கா கிழக்கா தெற்கா மலையகமா அனைத்து பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களும் தாங்கள் ஒரு தாய் மக்களாக என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா விதவைகளா அல்லது எல்லா பிரச்சனைகளையும் மேலெடுத்து பார்க்கின்ற அனைத்துக்கும் தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்தே எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு செயற்படுகின்றது.
0: இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
2: செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். இன்றைய நிகழ்ச்சியில் கர்மா டான்ஸ் வழங்கும் டெம்பிள் ஆஃப் டிசைர் நிகழ்ச்சி சிட்னியில் நடைபெற உள்ளது. இதை குறித்து உரையாடல், மேலும் லேபர் கட்சி தலைமையிலான அரசு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை முன்வைத்தது, இது குறித்து ஆஸ்திரேலிய மக்கள் சிலரின் கருத்துக்களையும் கேட்க உள்ளோம்.
3: SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
4: எப்படியெல்லாம் தங்களது மாணவர்களை ஊக்குவிக்கலாம் என்று சிறந்த ஆசிரியர்கள் தேடலில் இருப்பர். ஆசிரியர்களுக்கு தேவையான தரவுகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற SBS Learn. sbs.com.au/learn.
5: உங்களை பாதிக்கும் உள்நாட்டு மற்றும் உலக செய்திகளை விரிவாக அலசுகிறது SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட். உங்களுக்கு விருப்பமான பாட்காஸ்ட் செயலியூடாக மற்றும் sbs.com.au/news/audio என்ற இணையதளத்தினூடாக SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட்.
3: உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள் SBS ஃபுட். 7000 மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோ

0: Hits from Home.
1: Wendy's new Biggie Deals lets you choose whatever you're in the mood for. It's like a music mixing board of deals, and you're the producer. Go with some chill folk music with a JBC in the $4 Biggie Bite snack. Try the drum and bass of deals with a double stack in the $6 Biggie Bag. Or go full-on sandwich symphony with an $8 Biggie Bundle, the grand finale of snacking. And the best part? They all come with napkins! $4, $6, and $8 Biggie Deals how you want them. At Wendy's.
2: Price and participation may vary. Single items at regular price. Prices may be higher in Alaska, California, and Hawaii.
3: ஆஸ்திரேலியாவின் புதிய பட்ஜெட் கடந்த புதன்கிழமை அன்று வெளியாகியுள்ளது. வாழ்க்கை செலவு, வீட்டு வசதி, சிறு தொழில்கள், குடியேற்ற வாழ்க்கை, வரி சலுகைகள். இந்த பட்ஜெட் உண்மையில் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, அல்லது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொருளாதார அழுத்தங்களுக்கு மத்தியில் இது மக்கள் கவலைகளை இன்னும் அதிகரித்து உள்ளதா? அரசாங்கத்தின் அறிவிப்புகளை தாண்டி சாதாரண மக்கள் மனநிலையை அறிய SBS தமிழ் என்று மக்களிடம் நேரடியாக கேட்கிறது. நான் உங்கள் சுக்ருதி நாராயணன் இதை தொகுத்து வழங்குகிறேன். வாங்க கேட்கலாம். முதலில் இந்து பாலச்சந்திரிடம்.
4: வணக்கம், என் பெயர் இந்து பாலச்சந்திரன். குரிங்காய் கவுன்சிலரில் இண்டிபெண்டன்ட் கவுன்சிலராக இருக்கேன். வர வருஷத்து பட்ஜெட்டில் இருக்கிற முக்கிய பாயிண்ட்ஸ் இது. வீட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்குற டாக்ஸ் பெனிஃபிட்ஸை குறைத்து இளைய ஜெனரேஷனுக்கு ஹவுசிங் செக்யூரிட்டி கொடுக்கிறார்கள். இது இன்டர் ஜெனரேஷனல் இனக்வாலிட்டியை குறைக்கிற முக்கியமான பாலிசி. செல்வத்துக்கு டாக்ஸ் பெனிஃபிட் குறைத்து வருமானம் உள்ள மக்களுக்கு டாக்ஸ் குறைவை கொடுக்கிறது. மூணாவது, பழைய NDIS-ல நிறையா செலவைத்ததால் வர பட்ஜெட்டில் அதை கட்டுப்படுத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பட்ஜெட்டில் சில குறைகளும் இருக்கின்றன. ஆஸ்திரேலியா மக்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் டாக்ஸ் ஷேர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் எடுக்கிற கேஸுக்கு அரசாங்கம் டாக்ஸ் வாங்கறதில்ல. கத்தார் அரசாங்க கேஸை டாக்ஸ் பண்ணுறாங்க. இந்த நல்ல வாய்ப்பு கைவிட்டு போய்விட்டது. கிளைமேட் சேஞ்ச் என்வாயர்மெண்ட்க்கு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப குறைவாக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள். ரினியூபிள் எனர்ஜிக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு உதவி இல்லை. ஃபாசில் ஃபியூல்ஸ் மேலே இருக்கிற டிபெண்டன்ஸியை குறைக்கிற சீரியஸ் ஸ்டெப்ஸ் இல்லை. இது இளைய ஜெனரேஷனுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். லிபரல் பார்ட்டியோட பதில் பட்ஜெட் சாப்பாகே தான் இருந்தது. அவங்க எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்டில் பலம் காட்டவில்லை. அவங்க டாக்ஸ் கட்டுற மைக்ரன்ஸை மறுபடியும் தண்டிக்க பார்க்கிறார்கள். தே விஷன் இஸ் டெட். There is nothing that reflects the needs of the middle class, the self-employed, or private enterprise. It is undignified and a blow to modern multicultural Australia.
3: நன்றி இந்து. இப்பொழுது ஒரு சிறு தொழில் அதிபராக அருஜோதி என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேட்கலாம்.
5: வணக்கம். இந்த ஆண்டின் ஆஸ்திரேலிய பட்ஜெட்டில் ஒரு மோர்கேஜ் புரோக்கராக என்னை அதிகம் கவர்ந்த விஷயம் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரிலீஃப், டாக்ஸ் கட் மற்றும் ஹவுஸ்ஹோல்ட் சப்போர்ட் மெஷர்ஸ் ஆகும். தற்போது பல குடும்பங்கள் குரோசரி காஸ்ட், யூட்டிலிட்டி பில்ஸ் மற்றும் மோர்கேஜ் ரீபேமெண்ட்ஸ் காரணமாக ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளனர். அந்த நிலையில் உடனடி நிவாரணம் வழங்கும் முயற்சிகள் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃபாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஏமாற்றமாக இருந்த அம்சம் ஹவுசிங் ஃபோர் அஃபோர்டபிலிட்டி மற்றும் ஹவுசிங் சப்ளை பிரச்சனைகளுக்கு தெளிவான லாங் டேர்ம் சொல்யூஷன் இல்லாதது. குறிப்பாக நெகட்டிவ் கியரிங் மற்றும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போன்ற பாலிசி குறித்து தெளிவு இல்லாத சூழ்நிலை உள்ளதால் பல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர்ஸ் சந்தையில் இருந்து விலகும் அபாயம் இருக்கிறது. அடுத்தது, சிறு தொழில் மற்றும் பொது மக்களின் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டால் இந்த பட்ஜெட் ஓரளவு உதவிகரமாக இருந்தாலும் அது முழுமையாக போதுமானது என்று நான் நினைக்கவில்லை. நான் தினசரி பார்க்கும் விஷயம் பல குடும்பங்கள் லோன் ரீபேமெண்ட்ஸ், குரோசரி எக்ஸ்பென்ஸ், லிவிங் காஸ்ட் காரணமாக ஃபைனான்ஷியல் ப்ரெஷரில் இருக்கிறது. அதே போல் ஸ்மால் பிஸ்னஸ் கூட சேலரிஸ், ரெண்ட் மற்றும் ஆப்ரேட்டிங் காஸ்டால் அதிகரிப்பால் சிரமப்படுகின்றனர். மூன்றாவதாக, இந்த பட்ஜெட்டிற்கு லிபரல் பார்ட்டி அளித்துள்ள பதிலை பார்க்கும் பொழுது அவர்களின் பல கேள்விகளும் விமர்சனங்களும் நியாயமானவை என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் மற்றும் ப்ரைவேட் செக்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ் பற்றிய கவலைகளை அவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் லிபரல் பார்ட்டி ரீசன்ட் பட்ஜெட் ரெஸ்பான்ஸில் ஸ்மால் பிஸ்னஸுக்கு அதிகம் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஹவுசிங் சப்ளை அதிகரிக்க வேண்டும்.

0: என்பதையும் முன்வைத்துள்ளனர். இந்த பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர்ஸுக்கு அதிக கான்ஃபிடென்ஸ் வழங்கும் வகையில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சாதகமாக புதிய பாலிசிகள் இல்லாததால் பல இன்வெஸ்டர்ஸ் தற்போது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் நான் முழுமையாக திருப்தியாக இல்லை.
1: நன்றி அருள் ஜோதி. இப்பொழுது அடிலடை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் ஆர்வலர் செந்தில் சிதம்பரநாதன் என்ன கூறுகிறார் என்று கேட்கலாம்.
2: லேபர் அரசின் மத்திய பட்ஜெட் ஆனது பல புதிய யுக்திகளை கையாண்டுள்ளார்கள். இந்த பட்ஜெட்டில் வந்து சிறப்பானது என்ன பார்த்தா, ஹவுசிங் க்ரைசிஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக பலதரப்பட்ட முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இந்த முயற்சிகள் வந்து எவ்வாறு பலன் அளிக்கப் போகின்றது என்பது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். குறிப்பாக இந்த நெகட்டிவ் கியரிங்கை ரிமூவ் பண்ணது அண்டு கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்குது. இதெல்லாம் மக்களோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றது வந்து ஒரு 1 or 2 years ஆனால் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன, அந்த $250 டேக்ஸ் ஆஃப்செட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் $1,000 டேக்ஸ் ரைட் ஆஃப், இன்ஸ்டன்டேனியஸ் ரைட் ஆஃப் வித்தவுட் ரெசிட்ஸ். இது வந்து ஒரு நல்ல விஷயம், இது வந்து வரவேற்க வேண்டிய ஒன்று. இது வந்து கண்டிப்பாக எல்லா குடும்பங்களுக்கும் இன்றைக்கி இருக்க பணப்பற்றாக்குறைக்கு வந்து அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உடனே இதை டிசைட் பண்ணி இது நல்லதா கெட்டதான்னு சொல்கிறது வந்து வில் பி டூ ஏர்லி. எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும், லிபரல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு எப்போதுமே இதுக்கு எதிராக தான், எதிர்வினை தான் அவங்க புரிவாங்க. அதனால் இப்போ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் மக்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ப்ராப்ளம் இன்னொரு 1 or 2 weeks போச்சுன்னா பெட்டர் கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் வந்து நிபுணர்கள் வந்து ட்ரெஷரரை க்வெஸ்சன் பண்ணும்போது பல கேள்விகளுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் வரும்.
1: நன்றி செந்தில். இப்பொழுது பூர்ணிமா மேனன் என்ன கூறுகிறார் என்று கேட்கலாம்.
3: இந்த புதுசு பட்ஜெட்டில் ஹெல்த் கேரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். எஸ்பெஷலி மெடிகேர் அண்ட் கொஞ்சம் மெடிசின்ஸ் கூட சீப்பராக இருக்குது. இந்த மெடிகேர் பல்க் பில்லிங், அப்புறமா அர்ஜென்ட் கேர் கிளினிக்ஸ், அப்புறமா சீப்பர் மெடிசின்ஸ் இருக்குது இந்த இந்த பட்ஜெட்டில். இது இந்த ஹவுஸ்ஹோல்ட்ஸ் மேலே உள்ள ப்ரெஷரும் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே உள்ள ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகி பார்க்கலாம். அப்புறமா இந்த ரிலீஃப் ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, ஓல்டர் ஆஸ்திரேலியன்ஸும் அப்புறமா ஃபேமிலிஸுக்கும் இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: நன்றி பூர்ணிமா. கார்த்தி சிவா, இப்போது உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லுங்கள்.
4: வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு. எங்கே பார்த்தாலும் பட்ஜெட் 2026 பற்றி தான் பேச்சு. ஸோ ஒரு தனி நபராக பார்க்கும்போது ஃபேமிலி ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்களுக்கு பாதிப்படையும், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து 50% அந்த டிஸ்கவுண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ சிஜிடி வந்து இனிமேல் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் வந்து ஓரளவு பரவாயில்லையா இருக்குது. அதாவது மக்கள் பணம் மக்களுக்கே வந்து அடைகிற மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நன்றி கார்த்தி சிவா. இப்பொழுது பிரியா சொங்கப்பன், சிறு தொழில் உரிமையாளரிடம் கேட்போம். ஆஸ்திரேலியா பட்ஜெட் 2026 உங்களுக்கு எவ்வாறு தெரிகிறது?
5: வணக்கம், என் பேர் பிரியா சொங்கப்பன், பேஸ்ட் இன் சிட்னி. இந்த ஆண்டோட ஆஸ்திரேலிய பட்ஜெட்டில் எனக்கு மிக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான பதிலாக இருக்க முடியும். முக்கியமான ஏமாற்றம் அப்படின்னா, லேபர் கட்சி அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றாதது. எலெக்ஷன் டைமில் அவங்க கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவ் கியரிங்கையோ இல்லை கேபிட்டல்

0: பெயின் ஸ்டாக்ஸையோ ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்காக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு அதனால் பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது மிக மிக மிக அடிப்படையான தகுதி ஒரு மனுஷனுக்கு. அது ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது, இப்போ நாளைக்கு அடுத்த வருஷம் வந்து ஓட்டு கேட்கும்போது அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நம்ம எதை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட முடியும்? அது வந்து மிகப்பெரிய எனக்கு ஏமாற்றம். ரெண்டாவது, சிறு தொழில்கள் மற்றும் பொதுமக்களோட செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சிறு தொழில்களுக்கு மேலும் மேலும் இம்பேக்ட், அதாவது நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அவங்களுக்கு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாதம், ப்ராப்பர்ட்டி வந்து விலை அதிகமாயிட்டே இருக்குது, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து அதிகமாயிட்டே இருக்குது, யங்கர் ஜெனரேஷன்னால் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, அவங்களால வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த விலையை கம்மி பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டி விலையோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சிஜிடி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு அதை கூட ஓகே கருத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க சிஜிடி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை பிஸ்னஸஸ்க்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸ் அண்ட் ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிஜிடி டிஸ்கவுண்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்கள் மேலே அதிகமாக வரி விதிக்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் லிபரல் கட்சி அளித்துள்ள பதில் அப்படின்னு பார்த்தா 50-50 அப்படி தான் நான் சொல்ல முடியும். கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட ஆன்சர் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றுக்கிறதா இருக்குது. சிலதெல்லாம் ஒன்று, அவங்க வந்து சிஜிடி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸையும் நெகட்டிவ் கியரிங்கையும் திரும்ப பழையபடி இருந்த மாதிரி கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி. அது எனக்கு வந்து 100% நான் வந்து அது எனக்கு சரியாக வருமானா, அகைன் நான் வந்து எக்கானமிஸ்ட்டோ நான் பொலிட்டீஷியனோ கிடையாது, ஒரு சாதாரண ஆவரேஜ் சிட்டிஷனாக இருந்து பார்க்கும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த டிஸ்கவுண்ட் இட்ஸ் அ குட் பெனிஃபிட், இட்ஸ் அ ரிவார்டு ஃபார் ரிஸ்க். ஆனால் நெகட்டிவ் கியரிங் ரிமூவ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான ஒரு மெத்தடுன்னு தான் தோணுது, ப்ராப்பர்ட்டி விலையை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு. லிபரல் கொடுத்துருக்கிற ஆன்சரில் முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு இன்ஸ்டன்ட் ரைட் ஆஃப் $20,000 $50,000 இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு பாயிண்ட். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த $20,000 இன்ஸ்டன்ட் ரைட் ஆஃப் வந்து 2015 அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம இப்போ இருக்கிறது 2026. 2015 ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வாங்கினீங்கன்னா, இல்லை ஆஃபீஸ்க்கு கார் வாங்கினீங்கன்னா, அப்போ இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் சம்மந்தமே இல்லை. 11 முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயத்த இன்னமும் அப்படியே வச்சிட்ருக்க முடியாது, அதனால் பிஸ்னஸஸ்க்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம மேலே டேக்ஸ் அதிகமாக போடுறாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த $50,000 இன்ஸ்டன்ட் ரைட் ஆஃப் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸஸ் தட் வாஸ் ப்ராமிஸ்ட், அது வந்து லிபரல் கட்சி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து வரவேற்க தகுந்த ஒரு முக்கியமான பாயிண்ட். நன்றி.
1: ஒரு நாட்டின் பட்ஜெட் என்பது வெறும் பொருளாதார அறிவிப்பல்ல, அது மக்களின் நம்பிக்கைகள், கவலைகள் மற்றும் எதிர்கால கனவுகளின் பிரதிபலிப்பாகும். இன்றைய இந்த சிறப்பு வாக்ஸ்பாப் நிகழ்ச்சியின் மூலம் ஆஸ்திரேலியாவின் புதிய பட்ஜெட்டை சாதாரண மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கேட்டு அறிந்தோம். மற்றொரு முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தலைப்புடன் மீண்டும் விரைவில் சந்திப்போம். நான் உங்கள் சுக்ருதி நாராயணன். நன்றி, வணக்கம்.
2: ந நேயர்களே, லேபர் கட்சி தலைமையிலான அரசு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை முன்வைத்தது. எதிர்கட்சியான லிபரல் கட்சியும் தனது பதிலை முன்வைத்தது. இது குறித்து ஆஸ்திரேலிய மக்களின் கருத்துக்களை நாம் கேட்டோம். இதை தொகுத்து வழங்கியவர் சுக்ருதி நாராயணன்.
3: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களை பாதிக்கும் அரசியல், சமூக, கலாச்சார விவரங்களை விரிவாக அலசுகிறது NITV-இன் தி பாயிண்ட் என்ற நிகழ்ச்சி. NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
4: உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள் SBS ஃபுட். 7000-க்கும் மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள்.
3: உங்களை பாதிக்கும் உள்நாட்டு மற்றும் உலக செய்திகளை விரிவாக அலசுகிறது SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட். உங்களுக்கு விருப்பமான பாட்காஸ்ட் செயலியூடாக மற்றும் sbs.com.au/news/audio என்ற இணையத்தளத்தினூடாக SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட்.
4: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள NITV. NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
5: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
2: நேயர்களே, அடுத்ததாக வரவுள்ள நிகழ்ச்சி கர்மா டான்ஸ் வழங்கும் டெம்பிள் ஆஃப் டிசையர் நிகழ்ச்சி. தெற்காசிய கொயர் வரலாறு, பரதநாட்டியம், இந்து புராண கதைகள் மற்றும் புலம்பெயர் அடையாளம் குறித்த புதுமையான நடன தயாரிப்பு. மெல்பர்ன் மற்றும் டொரண்டாவில் வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி June 4 and 5 சிட்னி ஓப்ரா ஹவுஸில் மேடையேற உள்ளது. கலாச்சார இழப்பு, பாலியல் விடுதலை, குயர் உரிமைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் டிரான்ஸ் அனுபவம் போன்ற கருப்பொருள்களை பேசும் டெம்பிள் ஆஃப் டிசையர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அன்யா சரவணன் மற்றும் அருள் செல்வம் சுப்பிரமணியம் ஆகிய கலைஞர்களுடன் கலந்துரையாடுகிறார் ரைசல்.
6: வணக்கம் அன்யா, அருள், உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
7: வணக்கம்
6: அன்யா. உங்ககிட்ட தான் முதல் கேள்வி. எப்படின்னா, இப்ப தமிழ் பெண்ணாக, ஒரு பரதநாட்டிய கலைஞராக, தெற்காசிய கியூர் அந்த வரலாற்றை வந்து சிட்னி ஓப்ரா ஹவுஸுங்கிற ஒரு முக்கியமான மேடையில் வந்து டெம்பிள் ஆஃப் டிசையர்ங்கிற நிகழ்ச்சி வழியாக நீங்கள் அரங்கேற்ற போகிறீங்க. இது வந்து இந்த நிகழ்ச்சி வழியாக இந்த மாதிரியான தீமை உங்களுக்கு அப்படி கொண்டு வரதில் எந்த அர்த்தத்தை உங்களுக்கு அது தருது சொல்லுங்களேன்.
8: இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு. இது ஒரு கனவு மாதிரி தான் நான் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கேன். முத முதல்ல இந்த ஷோவை நாங்க 2024 அக்டோபர்ல முத முதல்ல செஞ்சோம் இங்க மெல்பர்ன் மால்ட் ஹவுஸ் தியேட்டர்ல. அங்க செஞ்ச போதே இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல நான் பங்கேற்கிறது வந்து ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு. இப்ப அது சிட்னி ஓப்ரா ஹவுஸ் போகுதுங்கிறது இன்னமும் என்னால நம்ப கூட முடியல. நான் ரொம்ப வருஷமா பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து, ஒரு 6 இருந்து. இந்தியாலையும் சரி, தமிழ்நாட்டுல, சிங்கப்பூர்ல, இங்க மெல்பர்ன்ல சில ஸ்கூல்ஸ்ல கத்துக்கிட்டு இருக்கேன். பட் எந்த ஒரு ஸ்கூல்லயுமே வந்து என்னுடைய ஒரு ஒரு ஃபுல்லா நான் வந்து உணர்ந்து நடனம் ஆடினது மாதிரி எனக்கு இது வரைக்கும் தோணது கிடையாது. Until I found கர்மா டான்ஸ் and கோவிந்த் பிள்ளை, மை குரு. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல எங்களை நம்பி சிட்னி ஓப்ரா ஹவுஸ் வரைக்கும் எங்களை அழைச்சிட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரதநாட்டியம்ங்கிறது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு கலை தான். ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐம் வெரி பொலிட்டிக்கலி என்கேஜ்ட். எனக்கு உலக வரலாறு ரொம்ப பிடிக்கும். குயர்னஸ், ஃபெமினிசம், பெண்ணியம்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு பரதநாட்டியத்துல காட்டுறதுங்கிறது ஐம் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட்.
6: ரொம்ப நன்றி அன்யா. இப்ப அருள், உங்ககிட்ட ஒரு கேள்வி. எப்படின்னா, பொதுவா வந்து இப்ப நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்தளவுல ஆண்கள் பரதநாட்டிய கலையில ஈடுபடுறது மிக மிக குறைவு. அதாவது ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இட் இஸ் அ வெரி ரேர் இல்லையா. அந்த வகையில இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீங்க, ஆனா ஒரு நடன கலைஞராக உங்கள் பயணம் தொடர்கிறது.

0: பரதநாட்டிய நடன கலைஞராக உங்கள் அடையாளத்தை நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க சொல்லுங்களேன்.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மலேசியால தான் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் கத்துக்கிட்டு இருந்தேன். அங்க கத்துக்கும் போது அப்பயும் எனக்கு நிறைய தடைகள் தான் வந்துச்சு. பிகாஸ் ஃபேமிலி சொசைட்டி அவங்க எல்லாம் வந்து என்ன பாக்குற தோற்றம் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. அது அப்பயே எனக்கு எங்க மேல நான் ரொம்ப க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் தப்பு பண்றேன், நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நான் பரதநாட்டியம் ஆடும்போது ரொம்ப ஃபியர்ஃபுல்லா ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். எல்லாரும் சொசைட்டி மணிக்கு ஆடும்போது ரொம்ப ஃபியர்ஃபுல்லா, பட் வந்து நான் என்னோட டான்ஸ் நான் ஆடிக்கிட்டு தான் இருந்தேன். ஒன்ஸ் நான் மேல் ஆஸ்திரேலியா மூவ் பண்ணி வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைப்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. எஸ்பெஷலி இப்ப நான் வந்து கர்மா டான்ஸ் இன்ஸ்டிடியூட் அவங்க கூட தான் இருக்கேன். என்னோட குரு வந்து கோவிந்த், அவரு வந்து 2020 ஃபால ஒரு இவெண்ட்ல மீட் பண்ணி அவர் என்னை இன்வைட் பண்ணி கேட்டார். அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இவெண்ட் இருக்குன்னு, அது என்னோட எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத நாள் அப்பதான். ஏன்னா என்னோட லைஃப் ஃபுல்லாவே அப்பதான் மாறினுச்சு. ஆஸ்திரேலியா வந்து கூட எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு. நான் வந்து வேலை முடிதான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்ப யோசிச்சு திருப்பி நம்ம ஆடணும், திருப்பி நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் கோவிந்த மீட் பண்ணி எனக்கு சான்ஸ் கிடைச்சிட்டோன்னு பரதநாட்டியம் பெர்செப்ஷன் டோட்டலி மாறிடுச்சு. இப்படி கூட பெர்ஃபார்ம் பண்ணலாமா, இப்படி கூட நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இப்படி கூட நம்ம வந்து ஒரு விஷயத்த கொச்சப்படுத்தாம அழகா வடிவா சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தாட்ஸ் அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ கோவிந்தா எனக்கு வந்து அந்த ஒரு புரிதல் கொடுத்தாரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு. ஏன்னா இங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன யாரும் ஜட்ஜ் பண்ணல, என்ன யாரும் வந்து ஒரு குறை சொல்லல, எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. நான் ஒரு டான்ஸ் ஆடும்போது அந்த பரதநாட்டியம் ஆடும் போது இன்னும் என்ன இன்னும் இருக்கு, இன்னும் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வந்து இந்த கர்மா டான்ஸ் இன்ஸ்டிடியூட் எங்க சொல்லி கொடுத்துச்சு. அண்ட் மெல்பர்ன்ல இருக்கும் போது இன்னும் நிறைய கம்யூனிட்டி வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க, எங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் என்ன புதுசா செய்யணும்னு நம்ம எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் அதனாலதான் எனக்கு இந்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து இந்த ஓபரா ஹவுஸ். அதுதான் என் வாழ்க்கையிலே இன்னும் மறக்க முடியாத ஒரு ஒரு இவெண்டா இருக்க முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்க ஒரு ஆடுறது வந்து என்னோட வந்து ஒரு கனவு. நான் வந்து ஆஸ்திரேலியா வரும்போது முத வந்து போட்டோ எடுத்ததே ஓபரா ஹவுஸ் மினிக்குலதான். இப்ப வந்து அந்த ஓபரா ஹவுஸ் உள்ள ஆடுறது வந்து எனக்கு ஒரு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐம் ரியலி கிளாட் அண்ட் யா ஐ கேன் சே ஆஸ்திரேலியா இஸ் கிவிங் மீ அனதர் மீனிங் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன்.
0: சரி, ரொம்ப நன்றி அருள். அடுத்து அன்னி அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ பரதநாட்டியத்தை பொறுத்தளவில் பொதுமக்களோட அல்லது நம்ம கலாச்சாரம் சார்ந்த மக்களோட ஒரு பெர்செப்ஷன் எப்படின்னா, அது வந்து ஒரு பாரம்பரியமான கலை, புனிதமான கலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில், இப்போ தெற்காசிய வரலாறு, பிராணங்களில் பெண்களின் அதிகாரம், அதில் வந்து கியூர்னஸ், ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு, இதையெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரியான நிகழ்ச்சியாக இப்போ பரதநாட்டியம் வந்து பயன்படுத்தப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
2: நீங்க சொல்ற தீம்ஸ் எல்லாமே வந்து பரதநாட்டியத்துல எப்பயுமே இருந்ததுதான். நம்மளுக்கு இந்த ஹிஸ்டரியில பார்த்தோம்னு சொன்னோம்னா, முத முதல்ல பரதநாட்டியத்தை வந்து சதுராட்டம்னு சொல்லுவாங்க. நான் அரங்கேற்றம் மன்னார்குடியில செஞ்சேன் 19 வயசு போல. அந்த டைம்ல கூட என்னோட உறவினர்கள் அங்க உள்ள கம்யூனிட்டி எல்லாமே வந்து சில பேர் அதை சதுராட்டம் தான் அப்பயே கூட சொன்னாங்க. பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து சில பேருக்கு அந்த டைம்ல கூட வரல. ஏன்னா யூனோ லாஸ் ஆஃப் லிங்க்ஸ் பிட்வீன் பரதநாட்டியம் காஸ்ட் அந்த ஜாதி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுங்களேன். பட் இந்த மாதிரி ஒரு தீம்ஸ் எல்லாம் எப்பயுமே அந்த பரதநாட்டியத்துல இருந்ததுதான். அது நாங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா இந்த ப்ரொடக்ஷன்ல சொல்றோமே தவிர, பரதநாட்டியத்துல இல்லாததை நாங்க ஒன்றும் புதுசா சொல்லல அப்படிங்கறதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்.
3: நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
3: நேயர்களே, கர்மா டான்ஸ் வழங்கும் டெம்பிள் ஆஃப் டிசைர் நிகழ்ச்சி பற்றிய உரையாடலை கேட்போம்.
0: அருள், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ மலேசியா பொறுத்தளவில் இப்போ நீங்கள் நிறைய தேசிய தொலைக்காட்சி, நவீன நாட்டுப்புற இந்த மாதிரி ஃபியூஷன் நடன வணிகங்களெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியில் படைச்சிருக்கிறீங்க, வெரி குட். இப்போ வந்து கியூர் அந்த கலைக்குழுவோடு இணைந்து அதை வந்து டெம்பிள் ஆஃப் டிசைர் அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வர்றது, எந்த வகையான வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு?
1: அது ரொம்ப டிஃப்ரெண்ட். பிகாஸ் மலேசியால நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது எங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. எல்லாம் இவன் நம்ம பரதநாட்டியம் ஆடும்போது அது ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ இதெல்லாம் நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிறாங்க. பட் வந்து கலை அப்படி இல்லை. கலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் புதுசு புதுசா வரும். இப்ப கானியா சொன்ன மாதிரிதான் இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அதுல அந்த பல வருஷமா இருக்கு. ஆனா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு பெர்செப்ஷன் வச்சுக்கிறாங்க. இது நம்ம பண்ணமா எல்லாரும் தப்பா பேசுவாங்க, எல்லாரும் வந்து நம்மள வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க, அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த குயர் மெல்பர்ன் குயர் இந்த கம்யூனிட்டி டான்ஸ் குரூப்ல இருக்கிற போது அந்த அந்த பவுண்டரிஸ் எல்லாம் உடச்சு தள்ளி நான் வந்து நிக்கிறேன். அதுதான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் ஒரு சர்க்கிள்ல வந்து நிக்கல. நான் வந்து ஐ கேன் டூ எனி திங் சொல்லுவாங்களே, ஆனா வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நாங்க செய்யற எனி திங் வி ஸ்டில் கேன் டூ எனி திங் பட் இட்ஸ் பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். அதுதான் நான் எனக்கு புரிஞ்சுது இந்த டான்ஸ் குரூப்ல.
0: இப்போ அனியா உங்ககிட்ட, நீங்கள் வந்து சிங்கப்பூர் பின்னணி கொண்டவர் இல்லையா, இப்போ வந்து நீங்கள் இப்போ குடும்ப வன்முறை இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் தொடர்பாக வந்து நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போ உங்கள் பணியோட ஒப்பிட்டா இப்போ அந்த பணி வந்து அதோட பெண்களோட உடல் அதிகாரம் பாதுகாப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் இருக்கிற அந்த துறை அந்த அந்த பின்னணியோட இப்போ இங்கே பரதநாட்டியத்துக்கு வரும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வந்து இதெல்லாம் முதல்ல ஏற்கனவே இருந்தது அப்படின்னு. ஆனால் உங்கள் பணி வந்து த வே யூ பெர்ஃபார்ம் அதை வந்து எந்த வகையில் வந்து இம்பாக்ட் அதை அது இந்த தாக்கத்தை ஏற்படுத்துதா என்ன?
2: நிச்சயமா நிச்சயமா. அது வந்து இந்த குடும்ப வன்முறை இந்த பாலிசி ஸ்பேஸ்ல தான் நான் வேலை பாக்குறேன். இது நம்மளோட கம்யூனிட்டியில வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை நம்ம ரொம்ப வெளிப்படையா பேசுறது கிடையாது. அதே நேரத்துல நம்ம கம்யூனிட்டியில இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கல்ச்சரும் ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி பரதநாட்டியமா இருக்கட்டும், பாடல், மிருதங்கம், ஏதாவது நம்ம ஆர்ட்ஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்ப வன்முறையை பத்தி நம்மளுக்கு புரிஞ்சது மாதிரிதானே நம்மளால பேச முடியும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பரதநாட்டியம் மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் மீடியம்ல பேசுறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொடக்ஷன் பர்டிகுலர்லி பெண்ணியத்தை பத்தி நிறைய பேசுறோம். அது வந்து நிறைய பேருக்கு போய் நல்லா சேர்ந்துருக்கு, நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபீட்பேக். நாங்க முத முதல்ல 2024 இது முத முதல்ல செஞ்ச போது நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க அந்த தீம்ஸை பத்தி. ஸோ இட்ஸ் பீன் ரியலி இன்ஃபுளுன்ஷியல் சின்ஸ் தென். இன்னமும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்.
0: நம்ம தெற்காசிய பார்வையாளர்கள் அவங்க வந்து இந்த பரதநாட்டிய கலையை வந்து பார்க்க வரும்போது அவங்க ஒரு ஒரு வியூவில் வருவாங்க, ஒரு பெர்செப்ஷன் வச்சுருப்பாங்க இந்த பரதநாட்டிய கலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிற இந்த டெம்பிள் ஆஃப் டிசைர்ஸில் இருக்கிற தீம், அதில் சொல்ல போகிற கருத்துக்கள் சப்ஜெக்ட் வந்து அவங்க எதிர்பாராத ஒன்றா இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி என்ன என்ன பார்வையாளர்கள்ட்ட இந்த ஆடியன்ஸ்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க?
1: open minded da and don't get surprised adhu yena because nariya vishayatha naanga explore pannirukom சில வருஷமா இருந்த ஒரு விஷயத்தான். பட் அவங்க வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஒரு பார்ட்டை நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் வரும்போது ஒரு பெர்செப்ஷனோ லைக் வந்து எந்த பெர்செப்ஷனும் இல்லாம அந்த விஷயத்த ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிகாஸ் இது மனுக்கு நிறைய பேர் அப்படிதான் வந்து ப்ரீவியஸ் ஷோ பார்த்தவங்க சொன்னாங்க, ஐ டின்ட் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் திஸ் ஷோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், ஆமா ஆனா இந்த இந்த விஷயம் பல வருஷமா இருக்கு, ஆனா யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, யாரும் அந்த விஷயத்த பேச மாட்டாங்க. அந்த விஷயத்த நாங்க இப்ப பேசுறோம், ஸோ அக்செப்ட் பண்ணுங்க அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன்.
0: அன்னி அருள் உங்க ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ டெம்பிள் ஆஃப் டிசைர் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இப்போ ஜூன் மாதம் 4-5 தேதிகளில் வந்து சிட்னி ஓப்ரா ஹவுஸ், என்ன சிட்னி ஓப்ரா ஹவுஸ் சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவின் மிகவும் கௌரவமான மிக முக்கியமான மேடை, அதில் அரங்கேற போகிற டெம்பிள் ஆஃப் டிசைர் அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்களேன் ரெண்டு பேரும்.
2: நிச்சயமா வாங்க இந்த ஷோக்கு. நாங்க பேசின இந்த நிறைய தீம்ஸ் பத்தி நிறைய இந்த இன்டர்வியூல பேசியிருக்கோம். ஆனா லைட்ஸ், சவுண்ட்ஸ் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன். அதாவது சிட்னி ஓப்ரா ஹவுஸ் பத்தி நான் சொல்லவே வேணாம், அங்க உள்ள ஸ்டேஜ் எல்லாம் வேற லெவல். அதனால இது ஒரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷனா இருக்கும்.
1: நாங்க வந்து ஒரு 13 டான்சர்ஸ் அதுல பெர்ஃபார்ம் பண்ண போறோம், 13-14 டான்சர்ஸ். ஸோ அதுல வந்து நீங்க வந்து நிறைய மூவ்மெண்ட் பாக்கலாம். ஒரு 5-6 பீஸ் ஆஃப் டான்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணாது, லைக் கண்டினியூஸா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஒரு ஒரு ஒரு மூவி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். வித் லைட்ஸ், வித் டான்சர்ஸோட காஸ்டியூம், அதோட மூவ்மெண்ட், கோரியோகிராஃபி. அண்ட் கோவின் வந்து அவரோட நினைக்கிற அவர் வந்து நான் செலிட் பண்ணுவோம் பிகாஸ் அவர் ஃபுல் ஹார்ட்டை அதில் வச்சு அது அப்படி ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி டைம் நீங்கள் ஒரு பீஸ் பார்க்கும்போது ஒரு நீங்கள் பார்க்கல, வாவ் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதா. அதுல வந்து நிறைய நிறைய டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் அந்த டான்சஸ் ஒண்டி இல்ல, அதுல வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, லைக் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ லைட்டிங், மியூசிக், அது நிறைய விஷயம் அதுல அடங்கி இருக்கு. ஸோ ஒரு ஒரு டான்ஸ் பார்க்கும் போது இப்படி கூட செய்யலாமா, இது வரைக்கும் நான் எந்த ஷோ இந்த ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஐம் நாட் பீங் பயஸ் பட் நான் நிறைய ஷோக்கு உசரி போவேன், மலேசியாவே போயிருக்கேன். பட் நான் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ லைக் 50 மினிட்ஸ் ஒரு நான் ஸ்டாப் பெர்ஃபார்மன்ஸ் வித் எனர்ஜி வந்து கன்சிஸ்டன்டா எல்லா

0: சான்சஸ் கிட்டே இருக்கு. நீங்க பாக்கல, அது ஒரு விஷயத்த உண்மையா வந்து டெலிவர் பண்ண பாப்பாங்க. சோ அது வந்து நீங்க பார்த்தனா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு.
1: பெண்கள் பர்டிகுலர்லி வந்து பாருங்க, பெண்களை பத்தியும் பெண்ணியத்தை பத்தியும் எப்படி பரதநாட்டியத்திலையும் கண்டெம்பரரி டான்ஸ்லையும் நாங்க சொல்றோம் அப்படிங்கறத நிச்சயமா வந்து பாருங்க.
2: மிக்க நன்றி அன்யா, அருள், உங்க ரெண்டு பேருக்கு நன்றி. டெம்பிள் ஆஃப் டிசைர்ஸ் நீங்க சொன்னதை கேட்டான்னா ஐயோ கட்டாயம் பார்க்கணுங்க, அளவுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல ஷோவாக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
3: நேயர்களே, கர்மா டான்ஸ் வழங்கும் டெம்பிள் ஆஃப் டிசைர் நிகழ்ச்சி பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள் அன்யா சரவணன் மற்றும் அருள் செல்வம் சுப்பிரமணியம். அவர்களுடன் கலந்துரையாடியவர் ரைசல்.